சோதரிலே சம்பல்பூரிகித்த கார்ஜக்கிரமம் ஆகாஷ்பணி ரவர்களை.